சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:02. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்பப்பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதல் பாடலாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நினைத்தாலே இனிக்கும் பாடல் ஜகமே மந்திரம் சுகமே மந்திரம். மனிதன் இயந்திரம் சிவசம்போ. விரும்பிய சொந்தங்கள் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம்எஸ்வி அவர்களின் இசையிலும் குரலிலும் அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் இனித்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

நிகழ்ச்சியின் துவக்கத்தில் அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து பாடல் நிகழ்ச்சிக்கு அடடா ஆஹா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும், தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து, மாஸ் கார்த்திக் அவர்கள் ஒரு மேடை பாடகர், அவர் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், சிறப்பு. வாருங்கள், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ தங்கை விதுராகுட்டி சோலைசேரி இவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நமக்கு வரவேற்பு, சிறப்பு, நன்றி. மாஸ் கார்த்திக் அவர்கள் மதுரையிலிருந்து, இன்றைய நிகழ்ச்சி மதுரை திருமண விழா, சிறப்பு, வாழ்த்துக்கள் கார்த்திக் அவர்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி என்றும், மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், எட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், சிவசிவா என்று சிவனையும் பார்வதியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். ஓம் நமச்சிவாய அசத்தல். தீபாகுமார் அவர்கள் திருச்சிற்றம்பலம் என்று சிவனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள் வருக வருக மாஸ் கார்த்திக் அவர்களே, சபரி வானொலி அறிவிப்பாளர் விஜயரசகுமாரின் வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் எம்எஸ்வி குரலில் பாடல் அருமை, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பாடலை தந்தமைக்கு நன்றி மகிழ்ச்சி என்றும், நன்றி தேன்மொழி. தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலே மிகவும் அருமை சித்தி, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் சேலம் மேச்சேரி சீராமணியூர், அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று, வாருங்கள், வணக்கம். அடுத்த பாடலாக படம் தெற்கத்தி கள்ளன், பாடல் ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் என்ற இந்த பாடலை தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து அரசகுமாரன், விஜி விதுராகுட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக இந்த பாடல் இதோ.

அருமையான அழகான பாடல் தெற்கத்திக்கள்ளன் திரைப்படத்திலிருந்து ஒலித்து சென்றது. எஸ் ஜானகி அவர்கள் குரலில் விருப்பம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல்.

ராமாவரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள். சூப்பர் சாங் என்று அடடா ஆஹா என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் இப்போது ஒலித்த பாடலுக்கு. கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் சூப்பர் சாங் என்று பாடலை பாராட்டியிருக்கிறார். நன்றி, வணக்கம். வாருங்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் உன்னை ராதா அழைக்கிறாள் பாடல் மிகவும் அருமை, இசை அற்புதம், சூப்பர் என்றும் காயத்ரி மேம் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாடலை பாராட்டுகிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் பாப்பா என்னை அழைப்பாங்க. பாப்பா அழைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்ம போய் பிள்ளையை எடுக்க வேண்டியது தான். சிறப்பு சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்களே. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி. அனிட்டன்ஜோ தம்ஸ்அப் காட்டி சிரிக்கிறார். சிறப்பு, நன்றி நன்றி அண்ணே செல்வண்ணே. தேன்மொழி முருகன் அவர்கள் உன்னை ராதா அழைக்கிறாள் இனிமையான பாடல், எஸ் ஜானகி குரலில் பாடல் அருமை, பாடல் தேர்வு சிறப்பு என்றும் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாடலை பாராட்டுகிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். பாடல் இனிது நன்றி என்றும் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் மிகவும் அருமை பாடல் என்றும் சிறப்பு மிக சிறப்பு என்று பாடலை தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் அருமையான தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியிருக்கிறார்கள். சிறப்பு நன்றி. ஒரு சிந்தனை காலை சிந்தனை நற்காலை மயிலிறகு கணமும் மனம் சுமக்க கடினம்தான். இனிய நற்காலை நல்விடியல். முல்லைக்காடு பகுதியிலிருந்து கா பாபு அவர்கள் நமக்கு அளித்திருக்கும் இனிய நற்காலை நல்விடியல் சிறப்பு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மலபார் போலீஸ் பாடல் பாலக்காட்டு பொண்ணு பம்பரம் போல கண்ணு மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து. விரும்பிய சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். பாடல் சூப்பர் சாங் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் வேற லெவல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். ஒலித்த பாடலுக்கு காயத்ரி மேம் அவர்கள் பாலக்காட்டு பொண்ணு அருமையான பாடல், சித்ரா குரலில் சிறப்பு என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்றும், நன்றி நன்றி, அழகான பாடல், அருமையான தேர்வு என்று அறிவிப்பாளர் அவர்களும், ரேடியோ பெட்டியில் எந்தன் பாட்டு என்று அறிவழகன் மங்கை அவர்கள் அந்த பாடலில் வரும் வரியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் மிக மிக அருமை என்ற பாடலை, தேன்மொழி முருகன் அவர்கள் பாலக்காட்டு பொண்ணு பாடல் அருமை என்றும், தீபா குமார் அவர்கள் பாடல் சிறப்பு என்றும் பாராட்டியிருக்கிறார்கள். நன்றி, சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் இந்திரா பாடல் ஓடக்காரன் மாரிமுத்து. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியா ஸ்ரீ. ஸ்ரீன்னு இப்போ புதுசாக சேர்த்துருக்காரு, அழகான பேர். பாடல் இதோ வருகிறது.

என்ன விட நல்லா பாட்டு படிக்கிறது? ஏய், யாரப்பா அது?

இந்திரா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இசைத்து சென்றது.

அழகான பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் பாடல் வேற லெவல், சூப்பர்ப் என்றும், காயத்ரி மேம் அருமையான துள்ளல் பாடல், சூப்பர் என்றும், கோவை காயத்ரி மேம். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றி, சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நாட்டாமை அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் என்று ஸ்பீக்கர் போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, சிறப்பு. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஓடத்திலே பயணித்த உணர்வு என்றும், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சிபிஆர் அவர்கள் அந்த ஸ்பீக்கர் போட்டு கூப்பிட்டதில் வந்துட்டார், அதுவும் பாட்டியோடு வந்திருக்காரு. அறிவழகன் மங்கை அவர்கள் நாட்டாமை அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்னதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க பாட்டி, ஃபேவரட் பாட்டி. சிபிஆர் அவர்கள் ஆ என்று ஒரு ஆச்சரியத்திலும், இசைத்தரம் அருமை என்றும், அழகாக காலாட்டி கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார் படுத்தபடி. அழகான ஒரு சின்ன குழந்தை நடனம், சிறப்பு, அழகு அது. அறிவழகன் மங்கை அவர்கள் மற்ற கதை எனக்கு எதுக்கு, என் குருவி எப்படி இருக்கு என்று கேட்டிருக்கிறார். குருவியாம் குருவி, பாருங்க அந்த உங்க குருவி இன்னும் முழிக்கலையான்னு கேட்குறாங்க அறிவிப்பாளர் அவர்கள், அதற்கு சிரிக்கிறார். சிபிஆர் அவர்கள் இதோ வந்து விட்டேன் என்று, அந்த அது யார், மம்முட்டி மகன் பேர் என்னது மறந்து போச்சு, அவர்கள் உருவத்தில் பாடலுக்கு வந்திருக்கிறார், சிறப்பு. பாருங்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் இப்போ முழிச்சிட்டு தான் இருக்காங்க, தண்ணி ஊற்றிட்டு இனி தூங்குவாங்க, குளிக்க ஊற்றுனதுக்கப்புறம் இனிமே தூங்குவாங்க அக்கா, சிறப்பு, நன்றி அறிவு. சிபிஆர் அவர்கள் ஆஹா, பின்னாடி காக்கா எல்லாம் கத்துது, பாவம் அவளுக்கு, கொஞ்சம் சோறு வையுங்கள் அவளுக்கு. எவளுக்கு என்னாச்சு, காக்காவெல்லாம் அவ இவன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, தங்க பொண்ணுக்கிட்ட சொன்னாதான் சரியா வருவீங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் உங்களுக்கு அவ்வளவு சத்தமாவா கேக்குது, உங்களுக்கு அவ்வளவு சத்தமாவா கேக்குது அப்படின்றாரு, ஒரு நகைச்சுவை இது. சிபிஆர் அவர்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, ஓகே ஓகே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் உயிருள்ளவரை உஷா பாடல், இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ, காயத்ரி மேம் கனவுல, விருப்பம் கோவை காயத்ரி, இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

0: உயிருள்ளவரே உஷா என்ற இந்த அருமையான திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடல். சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இந்திரலோகத்து அந்த பாடல் அருமையான பாடல் தேர்வு. நீண்ட நாள் கழித்து கேட்கிறேன் சிறப்பு. பாடல் மிக அருமை என்ற அறிவிப்பாளர் அவர்களும் சிபிஆர் அவர்கள் ஏலே லேலே ஏலே அம்மா இந்திரலோகத்தில் சுந்தரி. பாடல் வரிகளை தந்திருக்கிறார் சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் இந்திரலோகத்து சுந்தரி. ராத்திரி கனவில் நில் வந்தாளே டிஆர் இசையில் பாடல் சிறப்பு, பாடல் தேர்வு அருமை என்றும். எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாடல் சூப்பர் என்றும். மிக இனிமை இந்த பாடல் என்றும். டிஆரையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பாடல் கேட்க இனிமை சூப்பர் என்றும். பாடலில் தேன் வருகிறது என்றும். இன்றுடன் என் போன் ரீசார்ஜ் முடியுது என்றும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் படம் எங்க ஊர் பாட்டுக்காரன் பாடல் செண்பகமே செண்பகமே என்ற இந்த பாடல் இப்போது வருகிறது.
1: பட்டு பட்டு பூச்சி போல.

எங்க ஊர் பாட்டுக்காரன் அழகான பாடல். சுனந்தா அவர்கள் குரலில் செண்பகமே செண்பகமே அழகான பாடல் உரித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிகவும் நன்றி சகோதரி என்று பதிவு சிறப்பு. நன்றி மேம். தேன்மொழி முருகன் அவர்களை செண்பகமே செண்பகமே, தென்பொதிகை சந்தனமே, சிறப்பான பாடல் தேர்வு, அருமை சகோதரி, சூப்பர் சூப்பர் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அடடா ஆஹா என்றும், காயத்ரி மேம் அழகான கிராமத்து பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் குழந்தையாக மாறி தலையை தலையை ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள், காயத்ரி மேம் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், பாடல் அருமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் மாடு கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், நிறைய மாடு நிற்கிது, மாட்டு மந்தையை இங்கே பற்றிட்டு வந்துட்டார் நினைக்கிறேன். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பாட்டு சத்தம் வந்து சேர்ந்தது, நன்றி என்று அவர்கள் சிஸ்டர்ஸ்கிட்ட ஒரு லவ்வை பரிமாறிக்கிறாங்க, சிறப்பு ஷேர் பண்ணுறாங்க. சுனந்தா அவர்கள் குரலில் பாடல் ஆஹா ஆஹா என்று அறிவிப்பாளர் அவர்களும், தீபாகுமார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், பாடல் மிக அருமை என்றும், மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள் வணக்கம். 1987 வந்த படம், அழகான பாடல் வரிகள், கவிஞர் கங்கை அமரன், அழகான இசை இளையராஜா. இல்லை, இது சுனந்தா குரல், இது ஆஷா போஸ்லே குரலில்லாம், அழகு குரலில். இந்த படம் மதுரை நடனா தியேட்டரில் 366 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். இந்தி தியேட்டரை நடிகர் ராமராஜ் வாங்கிவிட்டார் தியேட்டரை. சிறப்பு, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சங்கர் கணேஷ் பாடல் முன்னால போனா மடுவு இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர், நன்றி வாழ்த்துக்கள் பாடல் இதோ.

அழகான அரிதான பாடல் ஒலித்து சென்றது. சங்கர் கணேஷ் இசையல்ல, படத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், இதற்கு முன் மாஸ் கார்த்திக் அவர்கள் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். அவர் அவரோட ஒரு பாட்டை போட்டிருக்காரு, எல்லாரும் கேட்டு பார்த்துட்டு அவன் தங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஓகேவா? மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ஒலியின் வழியே உலகை இணைக்கும் அறிவிப்பாளர் குரலுக்கு சொந்தக்காரரே, உன் நுனி நாக்கில் நடனமாடும் வார்த்தைகள் அனைத்தும் தேனின் துளிகளே. நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் இறுதி வரை உயிர்ப்பாயிருக்கும் உன் கம்பீர குரலே அந்த அரங்கத்தின் இதய துடிப்பு. சோர்வான தருணங்களிலும் சுறுசுறுப்பை தந்து கேட்போரின் மனங்களை ஒன்றிணைக்கும் உன் திறமைக்கு நிகர் ஏது? உங்களையும் நமது சபரி வானொலியையும் வாழ்த்தும் அன்பு உள்ளம் அழகர், நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி, நன்றி அண்ணே, அழகர் அண்ணே. சங்கர் கணேஷ் படப்பாடல் அருமை, அழகான துள்ளல் இசைப்பாடல். பாடல் கேட்கவே உற்சாகம்தாங்க. அழகான பாடலை, அழகான இசைத்திரத்தில் நமக்கு பாடலை எடுத்து கொடுத்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு சொந்தம் கொண்டாடுபவர் கவிஞர் ஆற்றலரசு. அழகான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் செஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் எஸ் ஆற்றலரசு அழகின். அழகான பாடலுக்கு அழகான இசை தஞ்சாவூரிலிருந்து என் சத்தியம். அழகான பாடலை அழகான மூணு குரல்களில் மலேசியா வாஸ்தேவன், தீபன் சக்கரவர்த்தி, சேலத்தை சேர்ந்த பூரணி, மூவரின் குரல்களில் பாடல் செம. இந்த படம் ஜனவரி 14, 1981 இயக்குனர் செங்கூட்டுவன் இயக்கத்தில் வந்த படம். இந்த படம் சிறு பிரச்சனைகளால் படம் வெளிவரவில்லை. இதில் நடித்தவர்கள் கீழே உள்ள படத்தில் இருக்கிறார்கள். அந்த படத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியல சார். இந்த பாட்டை எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. சிறப்பு, சிறப்பு. அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பாடலை ரசித்து கேட்டு பதிவிட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு, இத்தனை இன்ஃபர்மேஷனுக்கும் நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் அழகரனே. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், அழகர் கிரேட், இசைத்தரம் அருமை என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த அரிதான பாடலை கண்டுபிடிக்க இவரால் தான் முடியும். இந்த பாடலை தேடி நமக்கு தந்த அறிவிப்பாளருக்கு நன்றி. பாடல் சிறப்பு செம்ம என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், நாங்கள் முன்னாலேயும் போகலை, பின்னாலேயும் போகலை, பாடலை மட்டும் கேட்டோம். சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்களே,

தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள். புதிய நேயர்களை அன்புடன் வரவேற்போம். அதுபோல நிகழ்ச்சியையும் தடையில்லாமல் தாருங்கள். நானும் புதிய நேயரை அன்புடன் வரவேற்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தீபாவுக்காக ஒரு பாடல், தேன்மொழி முருகன் அவர்கள், சிவன் பாடல். தந்தை அல்லவா என் தந்தை அல்லவா, நீ அள்ளிக்கொள்ளும் நான் உன் பிள்ளை அல்லவா. விரும்பிய சொந்தம் தேன்மொழி முருகன் அவர்கள், தீபா குமார் அவர்கள். பாடல் இதோ வருகிறது.

மன்னிக்கவும் இந்த பாடலை நிறைவு பாடல் என்றேன் அல்லவா. இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. அழகான சிவன் பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், ரிட்டையர்பட்டி தீபாவுக்காகவும் இந்த பாடல்.

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து இறைவனை வழிபடுகிறார். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்களின் இந்த அருமையான சிவன் பாடலை அன்போடு எங்களுக்கு அள்ளித்தந்தமைக்கு அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி என்றும் சாமியை இருகரம் கூப்பி கும்பிட்டபடி நிற்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் சிவன் பாடல் சிறப்பாக ஒலிக்கிறது, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் சிவனை கண்முன் கொண்டு வந்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சிவன் பார்வதி இவர்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். காற்றினிலே வரும் கீதம் முற்பகல் 11 மணி அளவில் வழங்குபவர் கும்பகோணம் மனோகர் அவர்கள், உதவி ராமாபுரம் அனுஷ்யா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு கருத்துக்களை தெரிவியுங்கள் அன்பு சொந்தங்களே. இப்பொழுது 11:30 ஆரம்பமாக இருக்கிறது. அறிவழகன் மங்கை அவர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இறைவனை வழிபடுகிறார். நன்றி வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி என்று இறைவனை வழிபடுகிறார். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி செல்வம் அவர்கள், வாழ்க்கையில் முன்னேற மிக முக்கியமானது எது? சபரியின் தினம் ஒரு குரல் பகுதியில், அறிவு பணம் பலம் எல்லாம் இருந்தும் சிலரால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதே இல்லை. அவர்களிடம் இல்லாத அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குரல், உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். விளக்கம், ஒருவருக்கு உண்மையான செல்வம் என்பது அவருடைய மனதில் இருக்கும் ஊக்கமே விடாமுயற்சியே ஆகும். இதை தவிர மற்ற பொருளாகிய செல்வங்கள் எல்லாம் நிலைத்து நிற்காமல் அவரை விட்டு நீங்கிவிடும். வாழ்க்கையின் பாடம், பணம் பொருள் எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உங்களின் மன உறுதியும் ஊக்கமும் மட்டும்தான் உங்களுக்கு எப்போதும் கைவிடாத நிரந்தரமான செல்வம். சிறப்பு, நிரந்தரமான செல்வம், செல்வம் எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் தான், செல்வம் செல்வி அவர்கள்தான். நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், தேன்மொழி அக்காவிற்காக என் பாடல் மியாவும் மியாவும் பூனைக்குட்டி, படம் குமுதம், விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்காக இந்த பாடல் இதோ வருகிறது.

அழகான பாடல் எம்எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் தேன்மொழி அக்காவுக்காக இந்த என் பாடல் மியாவும் மியாவும் புனக்குட்டி. படம் குமுதம் இந்த படத்திலிருந்து பாடல்.

தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள். அனைவரது பாடலும் சிறப்பு பை. நானும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு அண்ணே, செல்வண்ணே, செல்வம் அண்ணே. திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி விஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்காகவும் பாடல் தேர்வு செய்து அனுப்பிய மகேஷுக்கு நன்றி. ராஜேஸ்வரி அம்மா குரலில் பாடல் இனிமை என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பூனையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மகேஷ் முயல் குட்டிய பூனை அன்பா நக்கி நக்கி தன் அன்பை வெளிக்காட்டுது. சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் பூனையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்தபுலத்திற்கு நன்றி என்றும், மகேஷ் அவர்கள் விஜி மேம் என் பாட்டு எப்படி என்று கேட்கிறார். அழகாக கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்குது பூனை. இரண்டு பூனை செம டான்ஸ் மகேஷ். அடே சாரி செல்வண்ணே. சிறப்பு சிறப்பு அழகு. நன்றி மகேஷ் அவர்கள் கேட்டதற்கு விஜய் மேம் சூப்பர் சூப்பர் என்றும், அதாவது அறிவிப்பாளர் அவர்கள் புனையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் மகேஷ் அவர்கள். மியாவும் மியாவும் புனக்குட்டி அருமை டான்ஸ் செம. சிறப்பு மகிழ்ச்சி என்று தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க நன்றி என்றும், என் விருப்ப பூனை பாடல் தந்த விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்றும். சிறப்பு சிறப்பு மகேஷ். சல்யூட். ஒரு சல்யூட் வேற வைக்கிது பூனை. நன்றி நன்றி. அழகான பாடல்கள் செம. இன்னைக்கு 7, 8, 9 பாட்டுனாலும் அவ்வளவும் செம முத்துக்கள் மாதிரி பாடல்கள். சிறப்பு என்று சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:13. இதுவரை அழகான அருமையான பாடல்கள் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்ப அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 11:13. இன்று நம் நிகழ்ச்சியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் இன்று காலை அறிவிப்பாளராக அவர் தொகுத்து வழங்கிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேய சொந்தங்களே. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம் நேர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் காலை அறிவிப்பாளராக உங்களுக்கு வந்து காட்டிலே ஒரு கீதம் அந்த சபரி வானொலியில் அழகாக கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் கேளுங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. சொந்தங்களே, எல்லாருமே வந்து நல்ல நல்ல பாட்டெல்லாம் இது வரைக்கும் நல்ல நல்ல பாட்டெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியிலே நல்ல நல்ல பாட்டெல்லாம் வரும். நீங்களும் கேளுங்க, கேட்குற கேள்விங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பதிலாக போடுங்க. நம்ம சீதனேசன் ஐயாவும் வந்து நம்மளுக்கு இதுக்கு ஒரு படம் அமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம நிகழ்ச்சி வர்றதுக்காக. இந்த நிகழ்ச்சி நேற்றே வர வேண்டியது, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறோம். எல்லாரும் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. இப்போ நம்ம முதல் பாடலாக நாம் கேட்கிருக்கும் பாடல், ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்னு ஒரு படம். இந்த படம் அந்த படத்தில் இந்த பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த பாட்டு தான் இப்ப முதல் பாடலா ஒரு பாடம் இருக்கிறது. இந்த பாடல வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்டுட்டு போறேன். இந்த படத்துல கதாநாயகி யாருன்னு கண்டுபிடிச்சு அனுப்புங்க மேடம். எல்லாரும் அனுப்புங்க மேடம் சொல்ற சாரி. எல்லாரும் கேட்டுட்டா இந்த இது எப்படி, இந்த நடிகர் யாரு, கதாநாயகி யாருன்னு நீங்க உங்க பதிவுல போடுங்க. இப்ப முதல் பாடலை நம்ம கேட்டுட்டு வரலாமா?

0: நேர்களே, ஒரு அரிதான பாடலை அழகாய் கேட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. நான் ரொம்ப நாளாச்சு நானே கேட்டேன், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனா பத்தி, நம்ம அர்ச்சனா தான் இந்த படத்தோட கதாநாயகி, விஜயகாந்த் தான் கதாநாயகன், அனுராதாவும் இந்த படத்துல அறிமுகமானாங்க. அப்புறம் வந்து அர்ச்சனாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, விஜயகாந்த பத்தி நிறைய தெரியும். அர்ச்சனா வந்து ரொம்ப குறைந்த படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. நீங்க நடித்த படங்கள், நீங்கள் கேட்டது, அப்புறம் வந்து நீங்கள் கேட்டதுல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நல்ல ஒரு கேரக்டர், அவங்களுக்கு அருமையான கேரக்டர் அவங்க, அதெல்லாம் நடிச்சாங்க. அப்புறம் சந்தியா ராகம்னு ஒரு தேசிய விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் வீடுன்னு ஒரு படம் நடிச்சாங்க. அப்புறம் இரட்டைவாள் குருவி, அதுலயும் நடிச்சிருக்காங்க. மோகனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இப்படி பல படங்கள் நடிச்சாங்க. இப்ப நம்ம அடுத்த கேட்க இருக்க படம் பூப்பூத்த நந்தவனம். சாரி, நான் முன்னாடி அவங்க யாராரு போட்டாங்கன்னு சொல்லல. இந்த கேள்விக்கு பதில வந்து இந்த சோழச்சேரி தேன்மொழி, அப்புறம் சோழச்சேரி விஜய் அரசுக்குமார், சேலம் மேச்சேரி அறிவாளர்கள் வந்து, அப்புறம் கோயில்பட்டி செல்வம் செல்வி, இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்த பாடல் வந்து பூப்பூத்த நந்தவனம். இந்த படத்துல வந்து அழகான ஒரு பாடல் நம்ம கேட்கிறோம். இந்த பாடலையும் நீங்க அறிவாக அடிக்கடி வராத பாடல் தான், இதையும் நம்ம கேட்போம். இப்ப இதுல ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு, இயக்குனர் யார், இந்த படத்தோட இயக்குனர் யார், அந்த இதை வந்து நீங்க அந்த போடுங்க, போட்டுட்டு அப்புறம் நம்ம அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.
1: நான் ஜெயிச்சு காட்டுறேன் நினைச்சத முடி

ஒரு அழகான பாடலை கேட்டு வந்தோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் பூப்பூட்டா நந்தவனம். இதுல டைரக்டர் யாருன்னு கேட்டிருந்தேன். விஜய் அரசகுமார் பாலகுருன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தேன்மொழி வந்து பாலகிருஷ்ணன் போட்டிருக்காங்க. பாலகுரு ஆனா வந்து பாலகிருஷ்ணனாங்கிறது எனக்கு சரியா தெரியல. பாலகுருதான் எனக்கு தெரியும். பாலகிருஷ்ணனா என்னங்கிறது எனக்கு சரியா தெரியலம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம அடுத்த பாடல நம்ம போவோம். இதுல வந்து சரிதா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு மாமியா மாமனாரு இவங்கெல்லாம் ஒரு கதை அந்த பூப்பூத்தை நந்தவனம். செமையா இருக்கு படம், நல்ல படம், அருமையான படம். நம்ம இப்ப அந்த பாட்டை கேட்டு வந்தோம். இப்ப அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்க பாடல் ஜாடி கேட்ட மூடி. இந்த படத்துல இருந்து தாலி கட்டிய தங்க கீழின் தால தூணிஞ்சிக்கிறம்மா அப்படின்னு பாடியிருப்பாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகிலாம் பாடியிருப்பாங்க. இந்த படத்துல நான் ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார், இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார் அப்படின்னு போடுங்க. இந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு அடுத்தாப்புல வரும்.

நேயர்களே, நான் மன்னிக்கணும், நான் பாட்டை தவறா சொல்லிட்டேன். இந்த பாட்டு வந்து தாலி கட்டிய தங்கை கிளி இல்ல, அந்த அன்புள்ள அன்னை கிளி, அந்த பாட்டு தான். நான் தவறா சொல்லிட்டேன், இப்ப சரியான பாடலாம் நம்ம கேட்கலாம்.

நேர்களே, ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்டு வந்தோம். ஜாதி கேட்டோம், அருமையான பாடல். அம்சலேகா அப்படின்னு மதுரை மாட்டுத்தாவணி அழகர் போட்டிருக்காரு, அதே மாதிரி சோழச்சேரி விஜய அரசுக்கு எல்லாரும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்பொழுது நேரம் பதினோரு மணி 34 நிமிடம் ஆகிறது. நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் வானொலி கபடி ஆன்லைன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கும், நல்லா இருக்கும். நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி காட்டிலே வரும் கீதம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அவருக்கு, நம்ம இயக்குனர் கீதநேசன் ஐயாவுக்கு தான் நம்ம நல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி பாடல்லாம் வர்றதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுக்குறாருல, அதனால வந்து அவருக்கு எப்பயுமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரியே நம்மளுக்கு உறுதுணையா இருந்து பாடல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல இந்த அனுஷா மேடம், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறவங்க சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை, சோழச்சேரி விஜய அரசகுமார், தேன்மொழி இணைஞ்சிருக்காங்க, சோழச்சேரி தேன்மொழி இணைஞ்சிருக்காங்க, மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் இணைஞ்சிருக்காரு, கோவில்பட்டி செல்வி செல்வன் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் தனி பக்கத்துல கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, அப்புறம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்கறதுக்கு பாடல், நான் படத்தை சொல்ல மாட்டேன், இந்த படம் என்ன படம்னு நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த படத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அதனால சொல்றேன், பாட்டு மட்டும் சொல்லிடுறேன். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. சூரை போடவ ஒண்ணு வாங்கிதா, அது என்ன படம் அப்படின்னு அந்த பாட்டை போடுங்க. அடுத்தாப்படி இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா?

நேயர்களே, ஒரு விதமான பாடல் இனிமையா கேட்டு வந்தோம் இல்லையா? இந்த பாடலுக்கு நான் கேட்டிருந்த கேள்விக்கு அழகா பதில் சொல்லிட்டாங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் டெல்லி பாபுன்னு போட்டிருக்காரு, அதே மாதிரி சோழச்சேரி விஜய அரசு மாதிரி போட்டிருக்காரு, சேலம் அறிவழகன் மங்கையும் போட்டிருக்காரு. அவங்க மூணு பேருக்கு பாராட்டுக்கள். நம்ம இதெல்லாம் இப்போ கூரை புடவைன்னு சொன்னோடனே அறிவழகன் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ புடவை அனுப்பியிருக்காரு. அது வந்து யாருக்கு கொடுக்கலாம், நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை வேறு யாருக்கும் வேணுமா கேட்டுக்கோங்க. அது உங்களுடைய பாடு, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவர் கொடுத்துருக்காரு பட்டு புடவை, சூப்பரான புடவை, அழகான புடவை, நீங்களும் வாங்கிக்கோங்க கூரை புடவை. இப்போ அடுத்த பாடலாக நாம் கேட்கிறது பாடல், அன்று வந்த பாடல். அன்று வந்த பாடல், அன்று சிந்திய ரத்தம். இந்த படத்துல இருந்து நிந்தா வனம், இந்த பாட்டு தான் இப்ப அடுத்ததான் நம்ம கேட்க போறோம். இந்த பாடத்துல யார் கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னு போடுங்க எல்லாரும். இப்ப வந்து நம்ம அந்த பாட்டை வந்து பேசிட்டு அம்மா பாடியிருக்காங்க, அழகா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு, அதனாலதான் இந்த பாட்டை நான் எடுத்தேன். இந்த பாட்டும் நல்லா இருக்கு, நீங்களும் கேட்டு பாருங்களேன் ஒரு முறை. நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி தவறி ஆன்லைன் எஃப்எம், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். வரும் நிகழ்ச்சி காட்டிலே வரும் சீதம், இந்த நிகழ்ச்சியில தான் இந்த பாடல் இப்ப வரப்போகுது. நான் கேட்கிற கேள்வி, நான் கேட்ட கேள்வி என்னன்னாக்க, இந்த படத்துல கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருக்கு பேரையும் சொல்லணும்.

ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி அருமையான பாடல், நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாட்டு. இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறவங்க வந்து ஜெய்சங்கர், பத்மபிரியா, ஏற்கனவே சுந்தர் அப்படின்னு ஒரு டேரக்டர் தான் எழுதியிருந்தாரு. நல்ல படம், அப்ப வந்து நல்லா ஓடுச்சு. அப்ப எல்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்து அயல்நாட்டு வானொலியிலதான் அடிச்சிட்டு கேட்போம் அந்த பாட்டு. இப்ப நம்ம சபரி வானொலியில நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப நல்ல படம். இத வந்து நம்ம மதுரை மாட்டுச்சாமி அழகர் போட்டிருக்காரு, இந்த தகவல் எல்லாம் போட்டிருக்காரு, அவருக்கு நிறைய பாராட்டுகள். நம்ம அடுத்த பாடம் தான் நம்ம கேட்கறது பாடல். நான் இப்ப பாடல் மட்டும்தான் ஒளிபரப்புவேன். ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம், ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க என்னதான் இந்த மௌனம். இது இந்த படம் என்ன படம், அப்புறம் இந்த படத்துல நடிக்க கதாநாயகி கதாநாயகி, இது மூணையும் போடுங்க. இந்த படத்தை, இந்த படத்தோட பேரு, இந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி, இது மூணையும் போடுங்க. இப்ப என்னதான் இந்த மௌனம், இந்த பாட்டை கேட்கலாமா? ஜெயசுந்தரன் வாணி ஜெயராம் பாடிய பாடலை

நாளுக்கு பிறகு கேட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அப்போ சிலான் வானொலியில நீங்கள் கேட்டவில் அடிக்கடி இந்த பாட்டை வைப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இந்த படத்துல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு எல்லாம் பதில் போட்டிருக்காங்க. தேன்மொழி கோலச்சேரி தேன்மொழி முதலை மாட்டுப்பாவணி அழகரு விஜய அரசுக்கு மாதிரி எல்லாருமே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, சிவச்சந்திரன், ராஜசேகர், ராஜு, சாகிரா பானு. அந்த படத்துல நடிச்சவங்க சாகிரா பானு, அவங்கதான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் கோவை ராஜேஷும் வந்து தனிப்பக்கத்துல வந்து சொன்னாரு, அவங்க எல்லாருக்குமே பாராட்டுக்கள். கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, மதுரை மாட்டுத்தாவணி அழகர், சோழச்சேரி விஜய், அரசகுமார், தேன்மொழி, சேலம் மேச்சேரி அறிவழகன் தந்தை, கோயில்பட்டி செல்வன் செல்வி, அப்புறம் நம்ம உடன் பணிபுரியும் ராமாவரம் அனுசியா, ராமாவரம் அனுசியா ராமாவரத்துலேருந்து வந்துட்டாங்க. அவங்க இன்னும் ராமாவரம் ராமாவரம் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓஹோ, எம்ஜிஆரோட தங்கச்சா இருக்கலாம்னு ஆசைப்படுறாங்க போகிறது. அப்படியா கதை? சரி பார்க்கலாம், அதை அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வந்து அடுத்த பாடல் தான் நம்ம கேட்க இருக்க பாடல், சாகிரா பாடல் தான் அந்த படத்தில் கதாநாயகி. எல்லாருமே போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்க பாடல், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார். எத்தனை மலர்கள் எத்தனை நீரங்கள் அந்த பாட்டு. நேர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த படத்தோட கதை ஒரு எழுத்தாளரோடது, அந்த எழுத்தாளர் யார்? இந்த படம் யாரோட படம்? கண்டுபிடிச்சு அனுப்புங்க. இந்த படத்தோட கதை எழுத்தாளர் யார்? இந்த படத்தோட கதையின் எழுத்தாளர் யார்? நீங்க போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க.

அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள் புதுசா வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப நம்ம இந்த பாட்டை கேட்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார். இந்த கேள்விதான், இந்த படத்தோட கதையின் எழுத்தாளர் யார், யாருக்கு சொந்தங்கிறத எழுதுங்க.

அழகான பாடல், தத்துவமான பாடல். சிவன் சௌந்தரராஜன் ஜானி பேரம் அற்புதமா பாடிப்பாங்க இந்த பாட்டை, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. இந்த படத்தோட கதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருந்தேன், ஜெயகாந்தன். மதுரை மாவட்ட அவங்க அழகர் போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். எல்லாருக்குமே தெரியும் மதுரை மாவட்டத்தாவுடைய அழகர் போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப நம்ம அடுத்ததா நம்ம கேட்க இருக்க பாடல் வாயில்லா பூச்சி. இந்த படத்துல இருந்து வாணிஜெயராம் பாடிய ஒரு பாடல். இந்த படத்துல இந்த பாட்டுக்கு நடனமாடும் அந்த நடிகையின் பேரை நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாட்டுக்கு நடனமாடும் அந்த நடிகையின் கதாநாயகி பேரை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாட்டுக்கான கேள்வி வாயில்லா பூச்சி படத்துல வாணிஜெயராம் பாடிய பாடல். இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா? இப்பொழுது நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது பாடலை கேட்போம்.

ஜெயபிரியான்னு போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். வேலுமணி வந்து கேள்வி கேர் போட்டிருக்காங்க, அதுக்கு அது அந்த கேள்வி சரியான பதில் இல்லை. மாட்டுக்காரர் அழகர் போட்டிருக்காரு கரெக்டா, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கிற பாடல் பூக்காரி. இந்த படத்தில் முத்துப்பால் செறித்தென்னவோ முல்லை பூ விரித்தென்னவோ, அந்த பாட்டு தான் இப்ப நம்ம கேட்க இருக்க போறோம். நேர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த படத்துல ரெண்டு கதாநாயகி இருக்காங்க. இந்த ரெண்டு கதாநாயகி பேரை போடுங்க. ரெண்டு கதாநாயகி இருக்காங்க, அந்த ரெண்டு பேர்த்தோட பேரையும் போடுங்க. நம்ம இப்ப பாடலை கேட்கலாம். கே சௌந்தரராஜன், கே சுசீலா பாடி இருக்காங்க. இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

பாடலை கேட்டேன். ஏன் சொந்தராஜன் பேசிச்சு நான் குரல்ல அருமையான பாடல் தூக்காரி படத்துல. இந்த படத்துல யார் கதாநாயகி இரு கதாநாயகி யாருன்னு கேட்டிருந்தேன். தேன்மொழி தேன்மொழி வந்து அவங்க தேன்மொழி சென்னை அகிலா இவங்க எல்லாரும் வந்து வெள்ளிராட நிர்மலா மஞ்சுளான்னு போட்டிருக்காங்க கரெக்டா. அப்புறம் நம்ம கீதரேசன் வந்து வெள்ளிராட நிர்மலா மஞ்சுளா ஜெயசித்ரா விஜயகுமாரின்னு போட்டிருக்காரு. அப்புறம் வந்து மாட்டுத்தாவணி மதுரை மாட்டுத்தாவணி ஆதரவு மஞ்சுளா வெண்ணிராட நிர்மலா ஜெயசித்ரா எல்லாம் போட்டிருக்காரு. ஜெயசித்ரா வந்து இந்த படத்துல வந்து கதாநாயகி இல்லை. அந்த படத்துல வந்து இது மூட்டாமுத்துக்கு வந்து தங்கச்சியா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் கதாநாயகி. மூட்டாமுத்து வந்து வெண்ணிராட நிர்மலாவை தான் கடைசியாக சேருவாரு. மஞ்சுளா வந்து இறந்து போயிடுவாங்க அந்த படத்துல. நல்ல படம், அருமையான படம். மூட்டாமுத்து நல்லா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. எல்லாருக்கும் விடை சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப அடுத்ததா நாம் கேட்க இருக்கும் பாடல் நத்தையின் முத்து. இந்த படத்துல டி என் சுந்தரராஜன் பி சுசீலா பாடிய அம்மம்மா என்ன அதிசயமா இருக்குதம்மான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு அரிதான பாட்டு. இந்த பாடம் எங்கேயுமே வராது. நம்ம சவரி வரவில்ல இப்ப கேட்போம். இப்ப நான் உங்களுக்காக ஒரு கேள்வி. நடிகை கேஆர் விஜயாவுக்கு இது எத்தனாவது படம்? நடிகை கேஆர் விஜயாவுக்கு இது எத்தனாவது படம்? இதை சரியா போடுங்க. உங்களுக்கு அடுத்தது பரிசு பாடம்.

ஒரு இளமையான பாடலை நம்ம கேட்டோம். இந்த படத்துல ரத்தையில் முத்து, இந்த படம் எத்தனாவது படம்னு கேட்டேன், கேர் வித்யாவுக்கு எத்தனாவது படம்னு கேட்டேன். சோழச்சேரி தேன்மொழி அவங்க வந்து போட்டிருக்காங்க 100வது படம், வேற கரெக்ட். அதே மாதிரியே மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவரும் போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கோம், அவரும் 100வது படம்னு போட்டிருக்காரு. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் 100வது படம். கேர் வித்யா வந்து முதல் படமும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்துல தான் கற்பனைப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி 100வது படமும் வந்து அவங்க அவரோட டைரக்ஷன்ல தான் அவங்க எடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரெண்டு படமுமே ரொம்ப அருமையான படம். ஆரம்பமும் அப்படியே தான் இது சொன்னாங்க, அதே மாதிரியே 100வது படமும் அவங்களுக்கு அப்படி ஒரு இது அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு, பாராட்டுக்கள். அப்புறம் நம்ம நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி கபடி வானொலி, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி காற்றிலே ஒரு கீதம். நான் கும்பகோணம் கணபதி நகர் மனோகரண்ட உங்களோட உரையாடிக்கிட்டு இருக்கேன். கூட பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ராமாவரம் அனுஷியா. அப்போ எல்லா நேயர்களும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தனி பக்கத்திலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பேசுற அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்த பாடலாம் நாம் பேச இருக்கும் பாடல் என்னடி மீனாட்சி. இந்த படத்தில் பாணிஜியராம் பாடிய ஓர் மஞ்சள் வண்ண ரோஜா, இந்த பாடல் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு பாடல், அரிதான பாடல். இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு, இந்த படத்துக்கு யார் இசையமைச்சிருக்காங்கிறத கரெக்டா போடுங்க. இந்த படத்துக்கு யார் இசையமைச்சிருக்கிறா அப்படின்னு போடுங்க. அந்தந்த பாடலை கேட்டுட்டு அடுத்த படத்துக்கு

அது திருநங்கையாக போறதை கேட்டோம். என்ன நேர்களே, உங்களுக்கு போதை இருந்துச்சா? போதையை உண்டாக்குற மாதிரியே இருக்குன்னு அந்த பாட்டு, சூப்பர் பாட்டு. இந்த பாடலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சங்கர் கணேசன் மதுரை மாட்டுத்தாவணி ஆகரும் கோலச்சேரி வேண்மணியும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மனமார்ந்த பாராட்டுக்கள். எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள், எல்லாம் கேட்டு நிறைவுக்கு வந்துட்டேன். இப்ப இன்னைக்கு 3 மணிக்கு தஞ்சாவூர் பொன்னியன்னூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவரோட பாட்டுதான் வளம் இருக்கிறது. அந்த பாடல்களையும் கேட்டு விருப்பட பாடலாக உடிக்க இருக்கிறது. நீங்களும் கேட்டுட்டு அதுக்கும் நீங்க இப்ப உங்களுடைய வாழ்த்துக்களை உங்க பதிவுகளை போடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த படம் கொஞ்சம் பழைய பாடல்கள் தான், 2 படமும் இந்த பாடலை கேளுங்க. இப்ப நம்ம வந்து அடுத்த கடைசி பாடலுக்கு வந்துட்டோம். நாம் இதுவரைக்கும் எல்லா பாடலுக்குமே அருமையான பதிலை கொடுத்தாங்க, அருமையான கேள்வி, அருமையான பதிலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பதிலையும் கொடுத்தாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நாம் கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி காற்றிலே ஒரு வீதம், கபடி வானொலி ஆன்லைன் நுட்பமாக தான் இதுவரைக்கும் வளம் வந்துச்சு. இது இதுக்கு நம்ம உறுதுணையா இருந்த ராமாவோட அனுஷாவுக்கும் இயக்குனர் சீதகேசன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். உங்களிடமேட்டு இப்பொழுது விடைபெறுவது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். அதற்கு முன்னால் ஒரு பாடல், கடைசி பாடலாக, அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, துறை ஒன்றும் இல்லை மலை மூட்டி கண்ணா, துறை ஒன்றும் இல்லை கண்ணா, துறை ஒன்றும் இல்லை கோவிந்தாப்பு. என்ன சுப்ரமணியம்மா பாடியிருக்காங்க அந்த அந்த பாட்டை நான் போட்ட பொருள் பயந்துடாதீங்க. புதிய சங்கம்ங்கிற படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய உனக்கும் எனக்கும் இனிமேல் என்ன துறை அப்படின்னு அழகா பாடுவாங்க. அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சி வந்து விடைபெறுவோம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலையக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். நேரம் 3:02. இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியான சபரி இணையதள பண்பலை ஒலிபரப்பில் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பவர் எஸ் ராஜேஷ். இந்த இதயராகம் நிகழ்ச்சியில் வளமையாக உங்களை சந்திப்பவர் நமது முதன்மை அறிவிப்பவர் ஆர்ஜே ராமாபுரம் அனுஷியா சகோதரி அவர்கள். ஆனால் அவர்களுக்கு சற்று உடல்நலம் கொண்டிருப்பதால் அவர்கள் இன்று அறிவிப்பாளராக இல்லாமல் மிக நிகழ்ச்சியில் எனக்கு உறுதுணையாக பாடல்களை எடுத்து வழங்கக்கூடிய உறுதுணையாக இருப்பார். அதனால் இன்று இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர் கோவை எஸ் ராஜேஷ். இந்த நிகழ்ச்சிகளில் வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்கள் நேர்களே. ஆனால் உங்களின் வாட்ஸ்அப் பதிவுகள் வாசிக்கிறேன். உங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்டு பதிவிடுங்கள் நேர்களே. இந்த இதயராகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்களின் பாடல்களை உங்களுக்காக வழங்க உள்ளோம். திரு ஜோதி பாண்டியன் அவர்கள் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலை சேர்ந்தவர். அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த பாடல்கள் தான் இன்றைய இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்று இருபட பாடல்களாக அவர் பாடல்களை தொகுத்திருக்கிறார். அந்த வகையில் முதல் பாடலாக பட்டணத்தில் பூதம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ராமன் என்பவரின் டைரக்ஷனில் வந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர், கே ஆர் விஜயா மற்றும் ஜாக்கர் சீதாராமன் மற்றும் நாகேஷ் போன்றவர்கள் நடித்த மிக சிறப்பான ஒரு வெற்றி படம். இந்த திரைப்படத்தில் முதல் பாடலை நாம் துவங்கலாம். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்ற ஒரு பாடல். பொங்கலாக ஸ்ரீ சுசீலா பாடிய பாடல். இந்த பாடல் பற்றி கூற வேண்டும் என்றால், இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதும் பொழுது காமராஜர் அவர்கள் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றிருந்தார். நமது கண்ணதாசன் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களும் தனித்தனியே வெவ்வேறு துருவத்தில் அரசியல் ரீதியாக இருந்ததாகவும், அந்த சூழ்நிலையில் தான் இந்த பாடலை அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்று காமராஜருக்கு தூது விடுவதாக காமராஜரின் தாயின் பெயரை வைத்து இந்த பாடலை எழுதியதாக கூறுவார்கள். இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம்.

கல பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டி எம் சவுந்தரராஜன் பி சுதிலா பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் ஆர் கோவர்த்தனம் இசையமைத்திருக்கிறார், மகப்பெரும் இசையமைப்பாளர். இவரின் சகோதரர் ஆர் சுதர்சனம் என்பவர் மிக பிரபலமான இசையமைப்பாளர். கோவர்த்தனம் அவர்களை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவர் சில படங்களுக்கு தான் இசையமைத்திருக்கிறார், ஆனால் அத்தனை படங்களும் மிக சிறப்பான திரைப்படங்கள். குறிப்பாக கைராசி என்ற திரைப்படத்தை எல்லாம் நம்மால் மறக்க முடியாது. மிக சிறப்பான ஒரு இசையமைப்பாளர். அவரின் இசையில் தான் இந்த பட்டணத்தின் பூதம் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றுமே மிக இனிமையாக இருக்கும். காயத்ரி தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த அறிவழகன் மந்தை ஆகியோர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கும். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்களுக்காக சூரி பாண்டியன் அவர்களின் பேசுவாங்க. இந்த பாடலை கேட்கலாம்.

மிக்க அழகான பாடல் பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடல். சிறப்பான பல பாடல்களை கொண்டது இந்த திரைப்படம் பட்டினத்தில் உள்ள திரைப்படம். அலாவுதீனும் அற்புத விளக்கம் என்று ஒரு திரைப்படம் முன்பு பழைய படமாக வந்தது, பின்பு கமல் நடித்து மீண்டும் ஒரு முறை என்பதில் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு விளக்கை உரசினால் பூதம் வருவது போல ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதுபோல இந்த பட்டினத்தில் பூதம் திரைப்படம் சற்று வித்தியாசமான முறையில் ஒரு பூதம் வருவதை போல கொஞ்சம் நவீனமாக காட்டியிருப்பார்கள். இது அந்த சூழ்நிலையில் குழந்தைகள் மிகவும் அதிகமாக விரும்பி பார்த்த ஒரு திரைப்படம் என்று கூறலாம். சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். ஜெய்சங்கர், கே ஆர் விஜயா இருவர்களுமே சற்று நகைச்சுவை கலந்த கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். இப்பொழுது நாம் அதே படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய ஒரு பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பு நமது நிலை இயக்குனர் கீதனேசன் சார் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பி. சுசீலா பாடிய மற்றொரு பாடலை கேட்கலாம்.

பாடல் இப்படி சுசீலா பாடிய பாடல். இப்பொழுது திருக்கோவிலை கார்த்திக் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பாடல் ஒரு போட்டி பாடல் என்று கூறலாம். இந்த பாடல் உலகத்தில் சிறந்தது எது என்ற ஒரு கேள்விக்கான விடை நமக்கு தெரியும் வண்ணம் சிறப்பாக இந்த பாடலை ஏற்றியிருப்பார் கவிஞர் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, ஏ ராகவன் ஆகிய மூவரும் பாடியிருப்பார்கள். இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு இம்மூவரும் பாடுவார்கள். அதன் சிறப்பாக அந்த காதலில் உள்ள சக்தியை பற்றியும் தாய்மையில் உள்ள சக்தியை பற்றியும் வட்டி போன்ற விஷயங்களில் உள்ள சக்தியை பற்றி மிக சிறப்பாக கவிஞர் இந்த பாடலை படித்திருப்பார். இப்பொழுது நாம் அந்த பாடலை தான் கேட்கப் போகிறோம். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நமது இதயராகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்காக ஒரு கேள்வி. இந்த பட்டினத்தை பூதம் திரைப்படத்தில் அந்த பூதமாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்த நடிகர் யார்? பட்டினத்தின் பூதம் திரைப்படத்தில் பூதமாக நடிக்கும் அந்த நடிகர் கதாபாத்திரத்தில் வரும் நடிகரின் பெயர் என்ன? பதிவிடுகிற நேர்களே, பாடலை கேட்கலாம். உலகத்தில் சிறந்தது எது?

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை.

0: தெரியல. வட்டி வட்டி வட்டி வட்டி.
1: அடுத்தபடியாக மிஸ் லதா.

பார்த்து பயம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில்.

அந்த அழகான பாடலை டி என் சௌந்தரராஜன் பி சுசீல் ஆகிய ராகவன் ஆகியோர்கள் பாடினார்கள். சிறப்பான ஒன்று தாய்மையின் புகழை சிறப்பான முறையில் கவிஞர் இந்த பாடலில் கூறியிருப்பார். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த பாடலில் இந்த திரைப்படத்தில் பூதமாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் யார் என்று. தென்காசி மாவட்டம் பூனச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி திருக்கோவிலி கார்த்திக் மற்றும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி ஆகியவர்கள் சரியான வெளியை கூறியிருக்கிறார்கள். ஜாஃபர் சீதாராமன் என்று மூவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். காதல் என்று ஒன்று வந்துவிட்டாலே மனதில் அங்கு ஊடலும் இருக்கத்தான் செய்யும். ஊடல் இல்லாத காதல் என்றும் சுவைக்காது. அப்படி ஒரு பாடல் டி என் சௌந்தரராஜன் டி சுசீலா பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பாடலின் பல்லவியில் ஒரு விஜயகாந்த் நடித்த ஆரம்ப கால திரைப்படத்தின் பெயர் வருகிறது, அது என்ன திரைப்படம்? அதாவது இப்பொழுது ஒளிபரப்பாக உள்ள டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலின் பல்லவியில் ஒரு விஜயகாந்த் அவர்களின் ஆரம்ப கால திரைப்படம் ஒன்று பெயர் இடம்பெறுகிறது. அந்த திரைப்படத்தை பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால்

கேட்ட அந்த பாடல் பி என் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். இப்ப இது நமது சபரி வானொலியின் அறிவிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களிடம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வாழ்த்தி வாழ்த்திக்கலாம். இப்ப இது நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த திரைப்படத்தில் ஒரு விஜயகாந்தின் பெயர் பல்லவியில் வரக்கூடியது, அது படத்தின் பெயர் என்ன என்று அதற்கு சரியான விலையை தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் சேன்மொழி முருகன் சகோதரி மற்றும் கோவை காயத்ரி சகோதரி மற்றும் திருக்கோவிலை கார்த்திக் ஆகியோர்கள் சரியான விலையை அளித்திருக்கிறார்கள். சாட்சி என்ற திரைப்படம் தான். சிறப்பான விலையளித்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த பட்டணத்தின் பூதம் திரைப்படத்தின் இறுதி பாடல். இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரியும் ஏ என் ராகவனும் பாடியிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியில் இருப்பிட பாடல் என்று கூறினேன் அல்லவா, அடுத்த ஒரு திரைப்படத்தில் இருந்து பாடல்கள். இந்த திரைப்படம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு சில ப்ரூ கொடுக்கிறேன், அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த திரைப்படம் ஏவிஎம் கிரியேஷன்ஸ் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏ சி திருலோகச்சந்தர் அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ரவிச்சந்திரன் காஞ்சனா இணைந்து நடித்த ஒரு திரைப்படம். மிக அற்புதமான சற்று திகில் கடந்த ஒரு த்ரில்லிங் மூவிஸ் என சொல்லலாம். அந்த திரைப்படத்தின் பேரில் நீங்கள் என்ன எடுக்கிறீர்கள்? இந்த பாடம் முடிந்ததே அந்த திரைப்படத்திலிருந்துதான் பாடல்கள். அது என்ன திரைப்படம்? ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த ஏவிஎம், ஏ சி திருலோகச்சந்தர் ஆகியோர்களின் கூட்டில் வந்த ஒரு திரைப்படம். இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலுக்கு போகலாம்.

அற்புதமான பாடல். ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய ஒரு பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி, அதாவது உங்களிடம் ஒரு அடுத்த பாடல், அடுத்த திரைப்படம் எந்த திரைப்படத்திலிருந்து வரவிருக்கும் என்று உங்களிடம் கேட்டிருந்தேன். அதற்கு நமது தென்காசி மாவட்டம் திருச்சியை சேர்ந்த விஜயன்குமார் சகோதரி அவர்களும் கோவை பத்மா சகோதரி அவர்களும் மிக சரியாக விடையளித்திருக்கிறார்கள். அதே கண்கள் என்ற திரைப்படத்தில் இருந்தால் பாடல்கள் நேர்கள் கேட்ட இந்த அனைத்து பாடல்களும் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், கோவர்தனம் அவர்களின் இசையில் வந்த பாடல். இப்பொழுது நமது நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பவர்கள் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயசுகுமார் அவர்கள் மற்றும் தேன்மொழி முருகன் சகோதரி அவர்கள் மற்றும் கோவை பத்மா அவர்கள், கோவை சரவணம்பட்டி காயத்ரி அவர்கள் மற்றும் திருக்கோவிலை கார்த்திக் அவர்கள், சேலம் மேச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை அவர்கள், இவர்களோடு நமது நிலைய இயக்குனர் வீதன் பிரசார் அவர்களும், தனிப்பக்கத்தில் கும்பகோணத்தைச் சேர்ந்த கணபதி நகரிஸ் மனோகரன் அவர்கள் இந்த பாடல்களை சிறப்பாக தொகுத்து நமக்காக வழங்கிய தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்கள், கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகியோர்களுக்கும், மற்றும் எனக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியை பழமையாக வழங்கக்கூடிய அறிவிப்பாளரான திரு ராமாபுரம் மலிஷியா சகோதரி அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது அதே கண்கள் திறன்களுக்கு பாடல்களை கேட்கலாம். இந்த திரைப்படம் மிக அற்புதமான ஒரு திரைப்படம். ரவிச்சந்திரன், காஞ்சனா ஆகியோர்களின் நடிப்பில் வெளியான மிக சிறப்பான ஒரு திரைப்படம். அந்த நேரத்தில் இந்த திரைப்படத்துக்கு முன்பு ஒரு விளம்பரம் செய்திருந்தார்கள் பத்திரிகைகளில். யாரும் இந்த திரைப்படத்தை காட்டுவித்து கிளைமேக்ஸ் காட்சிகளை யாரிடமும் கூற வேண்டாம் என்று. அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு திரைப்படம். ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று கூறலாம். அவ்வளவு சிறப்பாக ஓடிய ஒரு நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து இப்பொழுது நாம் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா பாடிய ஒரு பாடலை கேட்கலாம். உங்களுக்கான கேள்வி, இந்த பாடலில் சரணத்தில் ஒரு கே பாலச்சந்தர், அதாவது இன்று கே பாலச்சந்தர் அவர்களின் பிறந்த நாள், கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் ஜெயந்தி இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகிறது. மீண்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இப்பொழுது ஒளிபரப்பாக உள்ள டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா பாடிய பாடலின் சரணத்தில் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் ஜெயந்தி இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகிறது. அந்த திரைப்படத்தை பதிவிடுங்கள் நேர்களே. பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

படத்தை பார்த்தவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். 1960-70 காலகட்டங்களில் அதே கண்கள் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த திரைப்படத்தின் அருமை பெருமை. இப்பொழுது நாம் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இந்த பாடலில் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வந்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகிறது என்று, அது புன்னகை திரைப்படம். சிறப்பான முறையில் புன்னகை என்று அந்த திரைப்படத்தின் பெயரை தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயசுகுமார் அவர்கள் சிறப்பான விடையை அளித்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அதே திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய மற்றொரு பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பு ஒரு கேள்வி, ரவிச்சந்திரன் அவர்களை தமிழ் திரையுலகிற்கு ஸ்ரீதர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் அறிமுகத்தில் வந்தவர் தான் ரவிச்சந்திரன் அவர்கள். ரவிச்சந்திரன் அவர்களின் முதல் தமிழ் திரைப்படம் எது? ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் எது? பதிவிடுகள் இப்பொழுது டி எம் எஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

மலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பா

கேட்ட அந்த பாடல் டி சௌந்தரராஜன் தனித்து பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை ஒரு கேள்வி கேட்டிருந்து, ரவிச்சந்திரன் அவர்கள் முதல் திரைப்படம், தமிழில் நடித்த முதல் திரைப்படம் எது என்று, ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான காதலிக்க நேரம் இல்லை என்ற திரைப்படம் தான். இதே திரைப்படத்தில் தான் காஞ்சனா அவர்களும் அறிமுகமானார்கள். சிறப்பான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம். அதே கண்கள் திரைப்படத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், வேதா அவர்கள் இந்த திரைப்படத்தை இசையமைத்திருக்கிறார். வேதா அவர்கள் பல ஹிந்தி பாடல்கள், அந்த சூழ்நிலையில் 60 காலகட்டங்களில் ஹிந்தி பாடல்களின் தழுவல்கள் அதிகமாக தமிழில் வந்து கொண்டிருந்தது. நிறைய ஹிந்தி பாடல்களின் மெட்டில் தமிழில் இசையமைப்பதில் வேதா அவர்கள் வல்லவர். வேதாவின் திரைப்படம் என்றால் நிச்சயமாக 2-3 பாடல்கள் ஹிந்தி பாடல் தழுவலில் இருக்கும் என்பது எழுதப்படாத விதி. குறிப்பாக மாடர்ன் தியேட்டர் படங்கள் என்றால் வேதா நிறைய இசையமைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சிறந்த இசையமைப்பாளர். அவரின் இசையில் வந்த திரைப்படம் தான் இந்த அதே கண்கள் திரைப்படம். இப்பொழுது அந்த திரைப்படத்தில் A.S. ராகவன், D.M. சௌந்தரராஜன் ஆகியோர்கள் பாடிய ஒரு பாடல் கேட்கிறீர்கள். கேள்வி, இந்த பாடலின் சரணத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகிறது. மீண்டும் கூறுகிறேன், இந்த பாடலை கவனித்து கேளுங்கள். இந்த பாடலில் அஜித்குமார் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகிறது. அந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் அஜித்குமார் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர். இந்த பாடலை கவனமாக கேளுங்கள், இந்த பாடலில் வருகிறது. அந்த படத்தின் பெயரை பதிவிடுங்கள். நேர்களின் பாடலை கேட்கலாம்.

0: மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா, அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா.
1: தாக்கர தாக்கர தாக்கர
0: தக்கு நக்க தக்கு நக்க தக்கு நக்க
1: தாக்கர தாக்கர தாக்கர
0: தக்கு நக்க தக்கு நக்க தக்கு நக்க

0: நினைச்சுக்கிட்டா அம்மாடி என்றானா. அடி ஆத்தா மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா, அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா.
1: தாக்கர தாக்கர தாக்கர
0: தக்கு மக்க பக்கு மக்க பக்கு மக்க
1: தாக்கர தாக்கர தாக்கர
0: அவ பக்கு மக்க பக்கு மக்க பக்கு மக்க.

கேட்ட அந்த பாடல் டி எஸ் சவுந்தரராஜன் ஏ எல் ராகவன் ஆகியோர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அஜித்குமார் நடித்த ஒரு திரைப்படம் பெயர் வருகிறது, அது எது என்று. நமது சபரி வானொலி இயக்குனர் திரு கீதனே சத்தார் அவர்களும் சபரி வானொலியின் அறிவிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களும் சரியான விலை அளித்திருக்கிறார்கள். மங்காத்தா என்ற திரைப்படம் தான் இந்த பாடலில் வரக்கூடியது. இருவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் அதே திரைப்படத்தில் பி சுசீலா பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கே சொல்ல முடியாத ஒரு பயம் ஏற்படும். குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த பாடலை கேட்க வேண்டும். இரவு நேரங்களில் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பாடலை அமைதியாக கேட்டால் நிச்சயமாக நம்மால் அதை உணர முடியும். மிக சிறப்பான ஒரு பாடல். படத்திலேயே இது ஒரு திகிட் பாடல் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த திரைப்படத்தில் இப்பொழுது ஒரு கேள்வி, ரஜினிகாந்த் மாதவி நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் இந்த திரைப்பட இந்த பாடலின் சரணத்தில் வருகிறது. இப்பொழுது ஒலிபரப்பாக போகும் பாடலின் சரணத்தில் ரஜினிகாந்த் மாதவி நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகிறது, அது என்ன திரைப்படம்? பதிவிடங்கள் இருந்து இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, நேயர்கள் கேட்ட அந்த பாடல் டி சுசீலா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்வி, ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் இந்த பாடலில் வருகிறது எதை என்று கேட்டிருந்தேன். சரியான விடையை திரு விஜயகுமார் சகோதரி அவர்கள் கூறியிருந்தார், விடுதலை என்பதுதான். விடுதலை என்ற திரைப்படம் தான் இந்த பாடலின் சரணத்தை பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக இந்த பாடல் அவர்கள் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் அடுத்ததாகவும் பி சுசீலா பாடிய ஒரு பாடலை தான் கேட்கப் போகிறோம். இப்பொழுது கேள்வியில் பல்லவியை கவனமாக கேளுங்கள். இந்த திரைப்பட பாடல் ஒரு ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த மேலும் ஒரு உணவுப் பொருள், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளும் பல்லவியில் வருகிறது. கவனமாக கேளுங்கள், இந்த பாடலின் பல்லவியில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளும் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தின் பெயரும் வருகிறது. அதை பதிவிடுங்கள் என்று இப்பொழுது நாம் இந்த

இன்ன நேர்களே, அற்புதமான ஒரு பாடல். ஆடாத கால்களும் ஆடும் இந்த பாடலை கேட்டால் மிக சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலில் இலங்கை வானொலியில் இசைக்கலஞ்சியம் என்ற ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அடிக்கடி வரும் பாடலை கேட்கும் பொழுது நமக்கு நினைவு வருகிறது பழைய ஞாபகங்கள். சிறப்பான ஒரு பாடல். நான் கேட்டிருந்த கேள்விக்கான சரியான விடையை தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி சிறப்பாக கூறியிருக்கிறார். அந்த உணவுப் பொருள் அரிசி திரைப்படம் டும் டும் டும், மாதவன் ஜோதிகா நடிப்பில் வெளியான ஒரு திரைப்பட பாடல். இப்பொழுது அடுத்ததாக ஸ்ரீ சுசீலா பாடிய அடுத்த ஒரு பாடல், இன்னொரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலை கேட்கலாம். இந்த பாடலை கேட்டுவிட்டு நாம் திரு ஜோதி பாண்டியன் அவர்களை சந்திக்கலாம். இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம். ஸ்ரீ சுசீலா பாடிய பாடல்.

0: அவர்கள் கேட்ட அந்த இனிமையான பாடல், பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல். இன்றைய இதயராகம் நிகழ்ச்சியில் பட்டினத்தின் தூரம், அதே கண்கள் ஆகிய இரண்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டிருக்கிறோம். சிறப்பான பாடல்கள். 1960-70 காலகட்டங்களில் அற்புதமான திரைப்பட பாடல்கள், கோவர்தனம் மற்றும் வேதா ஆகியோர்களின் இசையில் வந்த பாடல்களை கேட்டிருக்கிறோம். இந்த பாடல்களை நமக்காக சிறப்பான முறையில் தொகுத்து அனுப்பிய தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்கள் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் ராஜேஷ். கோவை தம்பி, என் மனவாளில் மனவாளில் உடன்பிறவா சகோதரரானார். ராஜேஷ் என்று அறிவிப்பாளரும் ஆனார். தொகுப்பு பாடல்களின் விளக்க உரையாளரானார். சகோதரி அனுசுயாவின் செல்ல பிள்ளையானார். வாசிப்பில் தமிழ் பிள்ளையுமானார். ஐயா ஜீவனேசனின் எதிரொலியானார். இதே கண்கள் கண்ட அத்தனபூதம், அதே கண்கள் கேட்ட செவிகளின் சுவாசம், சபரி நேயர்களின் செவிகளில் தேனூற்றிய பாடல்கள், தொகுப்புக்கு மெருகேற்றிய விளக்க உரை கோவை ராஜேஷ். அவர் தோளில் சக்தி கொடுக்கிறேன் சபாஷ். சபரிக்கு என்றும் என் மன பாராட்டு, பாடகு என்றும் மெல்லிசை தாளாட்டு, ஓடி பாய்ந்து இனிக்கும் தேனூற்று, மனதில் பாயும் மகிழ்ச்சி பூங்காற்று.
0: அற்புதமான கவிதை. எப்படி நான் உங்களுக்கு திரைப்படத்துல பாடம் வச்சிருக்கனாலே என்னமோ தெரியாது. கவிதைங்கிறது கூட கவிதை வராதுன்னா, நீங்க ரொம்ப அற்புதமா கவிதை சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பாடல் இருக்கு, சின்ன பெண் ஒரு பாடல், ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல
1: பாராட்டுகள் எல்லாருக்குமே, நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள், அம்மா அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்துகள்.
0: நிச்சயமான உடல்நலம் தெரியல,
1: உடல்நலத்துக்கு நான் மகம் ஆகி வேண்டிக்கிறேன்.
0: ஐஷியா சகோதரி இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப மெனுக்கிட்டாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கு சகோதரிய நலம் பெற மீண்டும் வந்து அடுத்த வர உடம்பு இருக்கிறதுக்கு
0: நிச்சயமாக
1: வாழ்த்துக்கள். மகமாயிட்டுதான் வேண்டிக்கிட்டு
0: இருக்கேன். நிச்சயமா வாழ்த்துக்கள். கேட்ட இதயராகம் நிகழ்ச்சியில் பட்டினத்தின் போதும் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்கள் பாடல்களை நமக்காக சிறப்பான முறையில் அனுப்பியிருந்தார். அவரின் தொகுப்பு தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலில் இருந்து பதிவிட்டு நமக்கு ஆதரவு தந்த தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி, தேன்மொழி முருகன் சகோதரி மற்றும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி, கோவை பத்மா சகோதரி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த வைச்சேரி அறிவழகன் மந்திரி மற்றும் திருக்கோவிலூர் கார்த்திக் ஆகியோர்கள் சிறப்பான முறையில் பதிவுகளை போட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இளைய இயக்குனர் தீபனை சத்தார் அவர்கள், மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு இளைய சபை வானொலியின் இயக்குனர், அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக இந்த பிற்பகல் 2:50 வரை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்து பின்பு சற்று உடல்நலம் குன்றிய காரணத்தினால் அவர்களால் நடத்த முடியவில்லை. ராமாவரம் மனுஷர் சகோதரி, என்னை நடத்தவிட்டு எனக்கு உறுதுணையாக இருந்த ராமாவரம் மனுஷர் சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இறுதி பாடலாக சின்ன பெண் உறுத்தி சேர்க்கிறாள் என்ற ஒரு பாடல், அதே கண்டில் படத்தில் டி சௌந்தரராஜன் பி சுத்திலா பாடிய பாடல், அந்த பாடலை வழங்கி உங்களிடம் இருந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவதர் எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

முடித்தவன் என்னென்னமோ சொல்ல துடிக்கிறான்.

இதுவரை நம் சபரி வானொலியில் நான் வழங்க வேண்டிய இதயராகம் நிகழ்ச்சியை என் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களால் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி இது. பொன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களின் இருபட பாடல்கள், ஒன்று பட்டினத்தில் பூதம், மற்றொன்று அதே கண்கள் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, மற்றும் நிலை இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, நன்றி, நன்றி.